அடிச்சது காத்து தப்ப இருக்கிற தசைக்கதை பார்த்து அதுட்டிக்கிட்டு ஹாட்டு தப்ப ஒதுக்கிற முட்டி என்னை பார்த்து அழகல்ல ஹாட்டு என்னை இழுக்குது அவளோட சேர்த்து மனசில் பூட்டு அதை உடச்சிட்டு நுழைஞ்சிட்டானே.

நான் சும்மா இருந்தேன், வேலை வீடு வெட்டி என் கிட்ட வந்த அவ சுத்தி சுத்தி பாசத்தால என துன்புறுத்தி இப்ப வச்சுக்கிட்ட அவ கட்டு கட்டி.

0: Akita 107.9.
1: Kita dadah tako final authority la yu jangga inga setakul biarang. Yu pusat dadah tako.
2: பிடியாதே இருளில் அன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியைக் கொள்ள இருப்பிடமே சுழியாய்க் கொண்டு